0: இது இப்போ பிஎம்ஜிடிஎம்க்கு தகுந்தோம் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்ற டூக்கு சூப்பிச்சுக்கு மாஷத் மற்ற நம்ம ஓஷது காய்ச்சு ஆக மஷாக்கு மற்றும் இனிதச்சுக்கு ஜோ சிப்கன் மொஹபி ஹஸ்கோ இதத்தா இதம் காக்கோன்
1: This is Adanya listening to the Autumn Hootenanny Network.